0: இப்பதின் சேசல பக்தி இத்திர கார்ஜக்ரம வந்தனா ஆகாஷவாணி ரவுர்கலா சோதவங்க வர்த்தமான பிரசார கருச்சு கோஸ்வாமி துளசிதாஸ் விரச்சித ஸ்ரீராமச்சரித மானச ஆஜி சுணிவா 245 பாக
1: எபிசோட் நம்பர் 245 245